0: அரக்கல்.
1: தேங்க் யூ அபிஷேக். மோடி, தி ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு விசிட் நார்வே இன் மோர் தென் 4 decades, இஸ் கவர்ட் ப்ராமினென்ட்லி பை த டெய்லிஸ். பிரைம் மினிஸ்டர் அர்ஜஸ் பீஸ் இன் யூக்ரைன், வெஸ்ட் ஏஷியா லீட்ஸ் த பயனியர். வைல் த ஸ்டேட்ஸ்மென் லீட்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் மோடி புஷஸ் டெக் கிரீன் டைஸ் இன் நார்வே. தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் கேரீஸ் த பிக்சர் ஆஃப் பிஎம் மோடி ரிசீவிங் நார்வேஸ் ஹையஸ்ட் ஆனர். த கேப்ஷன் அண்டர் த பிக்சர் ரீட்ஸ் பிஎம் நரேந்திர மோடி வித் கிங் ஹேரல்ட் வி ஆஸ் ஹீஸ் கன்ஃபர்ட் த கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ராயல் நார்வே Order of Merit in Oslo on Monday. The Economic Times in its editorial Bringing It All Back Home writes that the repatriation of 1,000-year-old Chola copper plates from Leiden University during Narendra Modi's visit to the Netherlands last weekend is a welcome assertion of India's proprietorial sovereignty. Excavated between 1687 and 1700 during the Dutch redevelopment of Nagapattinam, the two sets reveal a legacy of royal succession and maritime diplomacy. The return of Chola plates mirrors that of Piprava Buddha relic gems and restitution of 657 stolen antiquities from the United States. UPSC to release prelims provisional answers, reports Hindustan Times about the UPSC to release the answer key soon after prelims exams to enhance transparency and uphold the highest standards of to conduct the examination. Arun Rai runs over away with PGA Championship, first English-born winner in more than a century, states a pioneer. And finally, India's bullet train dream inches closer to reality. The Financial Express says project is being executed with assistance from the government of Japan. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for $100 billion investment and 1 million jobs under India EFTA agreement at Business and Research Summit in Oslo, Norway. Prime Minister Modi to meet leaders of all 5 Nordic nations at the 3rd India-Nordic Summit today. Defence Minister Rajnath Singh describes Operation Sindoor as testament to India's transformation into strong, confident and capable nation. Judges Inquiry Committee investigating allegations against Justice Yashwant Verma submits report to Lok Sabha Speaker Om Birla. West Bengal government allows ED to prosecute former principal of RG Kaur Medical College Sandeep Ghosh for financial irregularity case. And in IPL cricket, Sunrisers Hyderabad secure playoff berth, beating Chennai Super Kings by 5 wickets. And with that, we end the morning news. Have a nice day.